ஓ நிறக தமன் தரக்கல்ல சீகிரே எல்லாம் எஸ் ரோய காய்க்கி நாட்டு நாட்டு நாட்டு

இருக்கு திருஷ்டி பொறுப்பு திருஷ்டி இண்டா பைட்டா தங்கன திருஷ்டி நீ திருஷ்டி நானா திருஷ்டி திருஷ்டி திருஷ்டி திருஷ்டி எத்தகுவதில் தொன்மையா நிறா இதெத்தகுவதில்